நாராயண கோவிந்தா, நந்த நந்த கோபவிருந்த நாராயண கோவிந்தா, வனமாலை ராதாரமணா, கிரி

0: அல்லா நீ கிடைக்காசி எல்லியடிக்கு உக்குடி தலா பாப்பா
1: சா பிரியங்கி அல்லா
0: ஹாரா குத்து
2: சிட்டு பரா கிளம தவறிக்கு
1: புதுக் மன்சா பிடுரி அங்கல் ஏனோ நோடல் தோ உக்குலான அங்கல் ப்ளீஸ் க்ஷமா மாடுரி
2: அந்த அந்ததுக்க சும்னாதமா பாப்பு லக்ன கொண்டிதுரந்த
3: ஹோக்கார் ஹோக்கார் பஸ் நில்லிசி ஜகழக்கு வந்தான இவா முதுக்க தலியாக ஒந்து பிழி கூதலில்ல ஏ ஏ புத்தி கித்தி ஐத்தவ இல்ல
4: அந்தானா மக
1: அப்பா தப்பு நிந்த ಹೌದಿಲ್ಲೋ ವಪ್ಕೋ
5: ನೀವೇನಂತೀರಿ ಡ್ರೈವರ್
6: ಕಂಡ ಕಂಡಲ್ಲಿ ಉಗುಳೋದು ಸಭ್ಯತನವೇ
5: ಖಂಡಿತ ಅಲ್ಲ ನೀವೇನಂತೀರಿ ಕಂಡಕ್ಟರ್
3: ಆ ರೈಟ್